0: மீஹுன் தொகுக்கும் இங்காறு குரணி திய தெப மீஹுங்கே வெறி ரஸ்கலாங்க நியமை தவுக தெரிங் கொங் கொன் நியமத கங்கியே
1: فيهما عينان تجريان
0: هنگا هنگا هن فنگ آرگ دیار ادس ورگ گاوی